0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: On hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ீடவாத்தேமாவீஷ்டாமீநே கயீம் வேதாசூதே சிபந்தோதே அயப்புரோனோஜாமந்தானிப்பிரியந்தசிரசாவிரதம் சாவயாசாஸ்பரி அஸ்மாகவம்சம் மகவன் போரஸ்பிரஹம் வாசவியே அதிபர்ஹய வஷ்டாணோ தைவியம் வசஃப் பர்ஜன்யோ ப்ரஹ்மணஸ்பதிஹி.

0: तस्मिन् तस्मिन् विषये तं प्रवर्तयति परमात्मा इति प्रसिद्धं। तदत्र अस्यां श्रुतौ उक्तं भोक्ता भोक्ता भोग अनुभविक्कूडियवन् जीवन् भोग्यं विषयः। இந்த தர்க்கசங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயம், அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்திர அந்த ஸ்தாபிதா, போக்தா தோ ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே, அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே ஆத்மா இல்ல, அது மூணு விதமா பிரிச்சிருக்கு பிரிச்சு வச்சிருக்கு, போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தோ இந்திரியம் இந்திரியம் கரணம் சரீரம் அப்புறம் போகாயதனம் போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம் விஷய விஷய போக்ய இந்திரியம் போக கரணம் சரீரம் போகாயதனம் எதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு சரீரம் இந்திரியம் விஷய, அது எதுவா இருந்தாலும் இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்தில் நிக்கிறது, இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்ய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும் நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம் இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா போக்யம் பிரேரிதா பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
1: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
0: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும் வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது, சுவாதந்திரியம் சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாஹரியதே பரமாத்மனா, சுவாதந்திரியம் அஸ்தி தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே.
1: அத்ர போக்தா போக்யம்
0: பிரேரிதா இத்ர ஸ்வதந்திரத்வம் தஸ்ய உக்தம் சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ போதி பிரேஷ்யஹ ந போதி பிரேஷகஹ வர்த்ததே, சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகேவ ததனுசாரேண பிரவர்த்தனேவ அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்யுக்தே அயம் அன்யேன ந நியுக்தஹ இது லபியதே, அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லபியதே, தத்ர்த்தம் தாதஶ வாக்யானி உதாஹரணானி தாவதேவ அக்ரே.
1: இத்யாதிஷு ப்ரஹ்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்,
0: ஸ்பஷ்டம்
1: ஜடானாம்
0: ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
1: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம் பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன ப்ரஹ்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹ,
0: ஸ்பஷ்டம் சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ,
1: ஸ்வாபாவிக
0: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹ சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வருது, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா, இந்த சாதாரண கர்த்தா இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி, தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி அப்படி இல்ல, அது அது இது ஒரு காரணத்துவம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது, இது சர்வம் பிரதி காரணம் இத்தியுக்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே, இது அசாதாரணம் அது சாதாரண காரணம் அப்படி
1: பிரேரிதாரம் இது பிரகாரம் தப்பு
0: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதாரஹ
1: ஸ்வாபாவிக சக்தி ஸ்வாபாவிகசக்திமத்வம் அலுப்தசக்தித்வம்,
0: ஸ்வாபாவிகசக்திமத்வம் அலுப்தசக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா, சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ ஆனேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம், தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி ஸ்வாபாவிகசக்தித்வம் அலுப்தசக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம் அஸ்தி, இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி, ஆதே சக்தி ஸ்வாபாவிக

சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷா ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஹ ஸ்தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோர் ப்ருதுப்ரதா

அஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சா க்ருணோதி சமானாவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நினத்தோ ஜயதி ப்ரஸூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சன்னத்தா பததி ப்ரஸூதா யத்ரா நரஸ்ஸஞ்ச விசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷாவஃ ஶர்மா யஜ்ஞே ஸன் வனஸ்பதே வீட்வம் கோஹி பூயா அஸ்மத்சாகா ப்ரதரானஸ் சுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதாதே ஜயது ஜேத்வானி.

தவரீரம்பதயிஷ்வர்வந்தவாச்சித்தம்வாதாஇவத்ரஜீமானே தவசங்காநிவிஷ்டீதபுருத்ராரண்யேஷுஜர்பூராணாசரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீ சமநாசாதீத்யானஹ அஜப்புரோனீயதேநாபீரஸ்யானுபஶ்சாத்கவயோ யந்திரேபாஹ.

நராசக்கேசஸ்ய மஹிமானாமேஷாமுபஸ்தோஷாமயஜதஸ்யாயஜ்ஞைஹி யே சுக்ரதா வஷ்யுசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

ஆக்நேய கிருஷ்ண க்ரீவ சரஸ்வதி மேஷி பப்ரு சௌம்ய பௌஷ்ண ஶ்யாம ஶீதி பிருஷ்டோ பாரஸ்பத்ய ஶில்போ வைஷ்வதேவஹ.

அக்னேனீகவீரோஹீத்தஞ்சிரநோராமௌ சாவித்ரௌ பௌஷ்ணௌ ராஜதனாபீவைஷ்வதேவௌ பிஷங்கௌ தூபரௌ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: Sri Vishnu Sri Vishnu Sri Vishnu.

0: சக்கரரூபாய சக்கராய சக்கரவேஷதராய ச. இது சக்கரரூபாய தேவாதி தேவாய, யூ ஆர் த காட் ஆஃப் ஆல் த தேவதாஸ். மகாதேவாய தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். மகாதேவம் மகாத்மானம் மகாபாட்டகநாசனம். மகாதேவா இஸ் அ ஸ்பெசிஃபிக் எபிதட் யூஸ் அகெயின் இன் த வேதாஸ் அண்ட் உபநிஷத்ஸ் அண்ட் த புராணாஸ் ஃபார் லார்ட் சிவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். சக்கர ரூபாய சக்கராய சக்கர வேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. சக்கர வேஷதராய ச. யூ கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் சக்ரா. ஓ மை லார்ட். நமஸ்தே வஜ்ரஹஸ்தாய பிங்களாயா ருணாய ச பினாக பானையே நித்யம் சங்க சூலதராய ச. யூ ஆர் வித் சங்கா, தட் இஸ் கான்ச் அண்ட் ஷூலா. யூ ஆர் வித் த்ரிஷூலா அண்ட் யூ ஆர் த வித் த பினாக்கா போ இன் யுவர் ஹேண்ட். பிங்களாயா ருணாய ச. யூ ஆர் ஆல்சோ வித் வஜ்ரா. Because if you see the fivefold, five-headed form of Maheshwara, the form with five heads and 10 hands, he is, in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham. And then he has the vajra. And he also has the pinaka bow. And he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula darayacha pingalaya runayacha. பிங்களாய அருணாயச்ச. பிங்களாய கிருஷ்ண பிங்களம். வி சா தட் ரைட். ஸோ மகாதேவா இஸ் கிருஷ்ண பிங்களம். பராசக்தி இஸ் டார்க் அண்ட் பரமசிவா இஸ் எல்லோ இன் கலர். தட்ஸ் வாட் இஸ் கிருஷ்ண பிங்கள. பிங்களாய, தட்ஸ் வாய் உபமன்யு மகர்ஷி இஸ் பிங்களாய அருணாயச்ச. அசௌவியஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்கல நம சோம நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய ச அருணாய ச. ஸோ வென் வி சே தட் டுகெதர் இன் ருத்ரம் இட்ஸ் இஸ் ஸ்தாம்ராய ச அருணாய ச நம சங்காய ச. பீபிள் சே சாருணாய ச, பட் வென் யூ ஸ்பிரிட் இட் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸ்தாம்ராய ச அருணாய ச. அருணா, அருணாச்சலேஸ்வரா. மகாதேவா இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அருணா இன் ருத்ரம் 2 times. So you are Aruna, Upamanyu Maharshi says. That Arunachaleshwara, only Brahma and Narayana went in search of the beginning and end of Mahadeva. One of the most excellent kshetras, Maranat Arunachale. Just by remembering Arunachaleshwara, one gets Vimochanam. And then Shukla Varnaya Shuklaya Shuklam Bharataraya cha Shukla Basma Valiptaya Shukla Karma Rataya cha. Again he glorifies your white in complexion. Camphor white in color, milk white in color, gokshiram. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, karpura gauram. Sometimes he is described as milk white, gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And நமோஸ்து ரத்தவர்ணாய நமோஸ்து பீத்தவர்ணாய கிரீட்ட வரதாரினே அர்த்தஹாரார்த்த கேயூர அர்த்த குண்டல கர்ணினே. ஸோ திஸ் இஸ் வேர் மகாதேவா இஸ் டிஸ்கிரைப்ட் இஸ் அர்த்தநாரீஸ்வரா. ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் பராசக்தி. ஸோ தட்ஸ் வேர் ஹீ சேஸ். ஸோ யுவர் ஹேவிங் a garland, you are having a garland on your one half of your body and you are having a ring on your other half of your body. That refers to Parashakti, because on the left ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a ear ring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardha hararda keyura. நமக் பவன வேகாய நமோ தேவாய வை நமஹ. தத் ஏஜதி தத் நைஜதி தத் தூரே தத்வ அந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய பாஹ்யதஹ. ஈஷாவாஸ்ய உபநிஷத் சேஸ். ஸோ யுவர் சோ ஃபாஸ்ட், நோ ஒன் கேன் கேட்ச் யூ. நோ ஒன் கேன் கேட்ச் யூ வித் த மைண்ட். ஒன்லி பை பக்தி ஹி கேன் பி காட். ஸோ வராஹ புராணம் 215th சாப்டர் வி சா த ஸ்டோரி ஆஃப் நந்தீஸ்வரா. They tried to, the Devatas, Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the Devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind.
1: பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே. நமக் பத்மார்த மாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே.
0: ஸோ ஹி டிஸ்கிரைப்ஸ் அகெயின், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்மமாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்டு வித் த sandalwood paste and also with the ashes, holy ashes. So Ardhanari Swarupam is beautifully described here.
1: Nama Aditya Vaktraya, this is interesting. Nama Aditya Vaktraya Adityana, Nama Aditya Vaktraya Adityana Yanaya cha, Nama Aditya Varnaya Aditya Pratimaya cha.
0: Aditya Varnam வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ் தன்மே மனஃ சிவசங்கல்பமஸ்து.
1: சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ்.
0: வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அண்ட் ஹீ இஸ் ஆதித்யவர்ணம், ஹீ இஸ் He has the complexion of, he is camphor white in color. And that Purusha, who is the supreme reality, Purusho Vai Rudraha, meditate on that. Tanme Manaha Shiva Sankalpa Masto, meditate on that supreme lord in your mind and heart. And then this comes in the Shiva Sankalpa Suktam. Shvetashvatara Upanishad,
1: Vedakametam Purusham Mahantam Aditya Varnam Tamasak Parastatam Evam Viditvati Mrityumetinanyak Pantavidyateyanaya.
0: Again, the same thing comes. Meditate on that supreme reality, Mahadeva. And there is no other way to attain, go beyond the repeated cycles of birth and death. Tamevam viditvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says the 3rd chapter, 8th verse. Kaivalya Upanishad. கைவல்ய உபநிஷத்.
1: உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத்.
0: பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே.
1: இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா Kurma Purana, 2nd Canto, 2nd Chapter, 48th verse and 49th verse. He says, Mahadeva says, because Lord Shiva gives this true knowledge, which is called as Ishvara Gita, and that is what is actually given as Bhagavad Gita. Again, that is also given by Lord Shiva.
0: So, Vedakam Sarvame Vedam Namam Janati Kaschana Prakur Mahantam Purusham Mam Ekam Tattvadarshinaha.
1: Oh, Rishis and Brahma and Narayana, listen. I know everything.
0: Sarvo Vai Rudraha. There is nothing that is not known to me. Oh, Rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva, but he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshihi. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision, call me as being one. Mam ekam, he is one without a second. Eko rudro na dvitiyaya, there is nothing that is equal to him, there is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tattva darshinaha, rishis say that. And the only great purusha, purushovai, Rudraha, that's what it says. So, this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says.
1: Namak Somaya Saumyaya Saumya Vaktra Dharaya Cha Saumya Rupaya Mukhyaya Saumya Damshtra Vibhushine.
0: Saumya, he is beautiful. Saumya Rupam and Raudra Rupam is there.
1: Gorapyanya Shivapyanya.
0: People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a Raudra Rupa of Mahadeva and Saumya Rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone. But behind that, he has a beautiful divine spiritual form, Saumya.
1: சௌமிய வக்தரதராய ச யுவர் ஃபேஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல் சுந்தரேஸ்வரா சுந்தர சுந்தரபதி சுந்தர நாதா த லார்ட் ஆஃப் பியூட்டி நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த்த பாண்டவே ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம் ஷியாமா ஷியாமா மீன்ஸ் டார்க் பராசக்தி So Parashakti is to your left and she is sharing half of your body. So you are also that because Parashakti, that's why there is an there is a beautiful song on Arunachaleshwara. It's in Tamil. It says, Padiyil Deviyum Nidane. That Devi who is occupying that half of your body, you are only that. O Mahadeva. So Shyamaya Gauraya. And Gaura means white. So you are dark and white. That's what he says. அர்த்த பீதார்த்த பாண்டவே ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட் ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட் அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்து தே ஒன் ஓ மகாதேவா ஒன் ஹூ ஹேஸ் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் மேல் அண்ட் த அதர் ஹாஃப் இஸ் ஃபீமேல் நமோ விருஷப வாஹாய கஜேந்திர கமனாய ச துர்கமாய நமஸ்துப்யம் அகம்யா கமனாயச்ச யூ கேனாட் பி அப்ரோச்ட் பை ஆல் ஆஃப் தெம் ஒன்லி பை பக்தி யூ கேன் பி அப்ரோச்ட் தட்ஸ் வாட் ஹீ சேஸ் அண்ட் தென் ஹீ கோஸ் ஆன் டு சே ஹீ கோஸ் ஆன் அட்ரிபியூட்டிங் வேரியஸ் க்ளோரிஸ் ஃபார் லார்ட் சிவா நமோஸ்து கணகீதாய கணபிருந்தரதாயச்ச ஆல் த கணாஸ் ஆர் க்ளோரிஃபைங் யூ Always, eternally. The Shiva Ganas are always in trance, eternally thinking of Parashakti and Paramashiva. They don't do anything. Their only duty is to serve Mahadeva. That's the foremost of, that's the foremost thing that they do. Mani Bhushita Murdhaya Namas Chandrardha Bhushine Vichitra Mani Murdhaya Kusumashta Daraya Cha. You have the half moon, you have the crescent moon on your forehead and you also have various gems. You are decorated with various gems and ornaments on your body. He says, and Namogni Mukanetraya Agni Rupaya Kantaya Namostu Gahanaya Cha. You have the, you are the form of fire. You are the form of Agni. And then he says, and then Kantaya Agni Rupaya Kantaya, you are beautiful. And namostu gahanayacha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says in, again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, achintya, cannot be conceived very easily. And mysterious, secret, secret of the secrets, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is Guhya. Guhya means secret. Never can be understood. Namo Digvasase Nityam Adivasa Suvasase Namo Jagan Nivasaya Patipatti Sukayacha Digvasase. You have the garments. You have the directions for your garments, O Mahadeva. Digvasase. Dig means direction. North, East, South and West are the garments of Mahadeva. That's why Digvasase. நித்யம் உத்வத்த முகுட்டே மகா கேயூர தாரிணே சர்ப்ப கண்டோபஹாராய விசித்ரா பரணாயச்ச சர்ப்பகண்ட மீன்ஸ் த ஹி ஹாஸ் த வாசுகி ஆன் ஹிஸ் நெக் மகா கேயூர அண்ட் ஹி ஹாஸ் த யூனிவர்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பாடி பிரம்மாண்ட வியாப்த தேகா பசித ஹிமருச்சா பாசமானா புஜங்கைஹி கண்டே காலாகபர்தா கலித சசிகலா சண்டகோ தண்டஹஸ்தா திரக்ஷா ருத்ராட்சமாலா பிரகடித விபவா சாம்பவா மூர்த்தி பேதாஹ ருத்ரா ஸ்ரீ ருத்ர சூக்த பிரகடித விபவா நக் பிரயச்சந்து சௌக்கியம் லகுன்யாசம் இட் கம்ஸ் லகுன்யாசம் இட் சேஸ் ஸோ சர்பகண்டா ஹி ஹேஸ் த வாசுகி ஆன் ஹிஸ் நெக் அண்ட் ஆல்சோ ஹி ஹேஸ் த யூனிவர்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பாடி த யூனிவர்ஸ் என்டையர் யூனிவர்ஸ் அண்ட் ஆல் த ஜீவாஸ் ஆர் ஹிஸ் பாடி So, Shariratma Bhavam comes here. Vishishtadvaitik meaning. And then, Namastrinetra Netraya Sahasrasha Talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon. Your left eye is the moon. The right eye is actually the sun. Your third eye is actually the ஃபயர். ஸ்ரீபம்சாய நபம்சாய நமக் சாங்கியாய யோகினே. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹீ சேஸ் யூ ஆர் மேல் ஃபீமேல் அண்ட் யூ ஆர் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இன் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் தெர் இஸ் அ வேர்ஸ், த்வம் ஸ்திரீ த்வம் புமான் அசி த்வம் குமார உதவா குமாரி த்வம் ஜீர்ணோதண்டேன வஞ்சசி த்வம் ஜாதோ பவசி விஸ்வதோ முகா. ஃபோர்த் சாப்டர் தேர்ட் வேர்ஸ். த்வம் ஸ்திரீ யூ ஆர் உமன் அண்ட் புமான் அசி, புமான் மீன்ஸ் மேன், யூ ஆர் மேன். குமார யூ ஆர் பால், யூ ஆர் தட் பாலசிவா, யூ ஆர் தட் ஸ்மால் பேபி. வா குமாரி அண்ட் த்வம் ஜீர்ணோதண்டேன, யூ ஆர் ஆல்சோ பிரசன்ட் இன் தட் ஓல்ட் மேன். Vam vanchasi, Vam jato bhavasi vishvatomukaha. And you are present as this entire universe. Because that's why vishvatomukaha means this entire universe is actually the face of Mahadeva. Vishvato, vishvatas chakshuhu, vishvato muko, vishvato asta uta vishvatas paat. Sambahubhyanamati sampatatrair jyava prithivijanayandeva ekas thanme manashiva sankalpamastu. This entire vishva is the eyes of Mahadeva. Chakshu, vishvato muko is the face of Mahadeva. விஸ்வத்த ஹஸ்த, இட் ஆஸ் ஆக்சுவலி த என்டயர் யூனிவர்ஸ் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மகாதேவா. உத விஸ்வதஸ்பாத், இட் இஸ் ஆக்சுவலி த லெக்ஸ். தஸ்பாத் பாத் மீன்ஸ் த லெக்ஸ் ஆஃப் மகாதேவா. ஸோ இட் நோட்டிஃபைஸ் த ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர் இன் திஸ் என்டயர் யூனிவர்ஸ், பிகாஸ் திஸ் யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் ஆஸ் ஹிஸ் பாடி. அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், நபும்சாய, ஸோ யூ ஆர் போத் மேல் அண்ட் ஃபீமேல், பிகாஸ் அகெயின் அர்தனாரி, பிகாஸ் பார்வதி மாதா இஸ் ஷேரிங் த ஹாஃப் ஆஃப் த பாடி ஆஃப் லார்ட் சிவா. So there is a place, very beautiful, Daksha, he actually insults Mahadeva. But that insult becomes a stuti. That insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis, oh he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath. The four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak sarva vidyanam, Ishwarak sarva bhutanam, Brahma adipatir, Brahmano adipatir, Brahma shivome astu sada shivom. He is the Lord of the Vedas, Vedasaram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis. He says, and that is true. Because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his... is Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. Namashiva yaicha namashivaya Nagendra kanya vrishaketana abhyam namo namak shankarah parvati abhyam. In the Ardhanari Stotram also Parashakti is glorified and then Paramashiva is glorified. Very beautiful. So that's where he says, I'm not sure. So the insult that Daksha actually, from his standpoint, he is insulting. But that becomes a stuti. That becomes a glorification of Lord Shiva. So we can take up that stuti also later. It's very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, you are Puman, you are man. Stri, you are woman. And Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles. But in Shaivism, we have 36 tattvas, 36 principles. Shamyora bistra vanthaya atharvaya namo namaha. You are the essence of all the Vedas. And here he says atharva, atharva. So all the atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Bhasmajabala Upanishad, Brihajabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse and the 12th verse. And Bhasmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihajabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha. According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Gyayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashikaita Madhitya Dvijo Garbhavasa Vimukto Vimuchyata Eta Madhitya Dvijo Garbhavasa Vimukto Vimuchyata.
0: So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
2: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 10. Thank you.
3: Om Ita Bhutivo Ajaram Prahetaram Aprahitam Ashunjetaram Hetaram Rachitam Amatortantam Griya

கணவர்களே, கிருஷ்ணேவாஸ்தர்கர்ஜே அத்தனிகத்ததாவிதேதுப்பதே கிருஷ்ணேவாஸ்தரேவேஸ்வஜ்ஞோத்தகம்ஹுதம் பவதே இதராமத்திருபாவைதிரோகிணீகேபவதி இந்திரஸ்தர்கர்ஜே அத்தனிகத்ததாவிதேதுப்பதே இந்திரேவாஸ்யாஜ்ஞோத்தகம்ஹுதம் பவதே அங்காலாபவந்தே ஹேபிரோங்காரேபியோர்ஜுர்வேதே பிரஜாபதிஸ்தர்கர்ஜே

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: అన్యప్రేష్యతా కార్పణ్యరహితత్వేన స్వవశీకృత స్వేతర సకల వస్తుత్వం స్వాతంత్ర్యం.
3: తతః పూర్వం కిమత్తం
4: అనాది
3: బోధత్వం నిరూపితం స్వతసిద్ధ నిరతిశయ జ్ఞానవత్వం అనాది బోధత్వం ఇది ఉత్తమం. స్వరూపానందానుభవ సాధనం అంతఃకరణం. అత్ర కించిత్ పాఠభేదః దృశ్యతే. సాధనం బాహ్యకరణ నిరపేక్షం అంతఃకరణం అస్తు. జ్ఞానం తద్ అనాదిసిద్ధమేవ. అతః అనాదిబోధం బ్రహ్మ సంసార నివర్తకస్య జ్ఞానస్య అనాదిసిద్ధత్వాత్ నిత్య నివృత్త సంసార దోషం శాంతి సమృద్ధం అమృతం ఇతి శ్రూయతే. తస్య వ్యాఖ్యానం జాతం. ఇదానీం స్వాతంత్ర్యం. అన్యప్రేష్యతాకార్పణ్యరహితత్వేన స్వవశీకృత ఇతర శ్వేతర సకల వస్తుత్వం. అర్థం ప్రియదాలియా. తత్ కారణం స్వాతంత్ర్య కారణముక్తం. స్వాతంత్ర్యస్య లక్షణం తు ఇదమేవ. స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. ఎల్లా వస్తుక్కళం తనకు అధీనమా వశీకృతమా ఇరుకునా తనకు అధీనమా ఇరుకున అర్థం. పరమం స్వాతంత్ర్యం ఇది. స్వ ఇతర సకల వస్తు స్వేన వశీకృతం స్వేతర సకల వస్తు ఏన సహ స్వవశీకృత సకల వస్తు స్వేతర సకల వస్తు తస్య భావ స్వవశీకృత స్వేతర సకల వస్తుత్వం. విగ్రహాలను గౌరించుకో అవదా సంస్కృతం వరు. అన్యప్రేష్యత కార్పణ్యరహితత్వేన అది హేతు స్వాతంత్ర్య హేతు. అన్య నియమ్యత ప్రేష్యత ప్రేష్యత నా ఇన్నొరుత అన్యన నియమ్యతే అర్థం. అన్యన నియమ్య ఇల్ల అన్యన నియమ్యమా ఇందాల్ నమకు అన్యాధీనత భవతి. కార్పణ్యం నా దైన్యం. దైన్యం త్రియత కృపణస్య భావ కృపణ ఇత్యుక్తే కృపణ ఇది బహుషు అర్థేషు ప్రయుజ్యతే. సాధారణమా కృపణ ఇది కిం తుచ్ఛః ఇది వా తదప్యస్తి తస్మిన్నపి అప్యస్తి నామ ఇతి నామత్వం ఆత్మనామం నామాతి కృపణస్య ఇది అత్యంతం కిం స్వల్పేషు విశేషు కిం పంచయతి ఇత్యాది భవతి ఖలు తస్మిన్ అర్థే ప్రయుజ్యతే. తత్సర్వం వినాపి యః అన్యస్మై ధనం నైవ దదాతి సః కృపణ ఇత్యపి ఉచ్యతే. మైసర్ ఇంగ్లీష్ లో వరుం లియా తమిళ ఎన్న వార్త ఇరుకు కంజన్ సొల్వారు. సెల్ఫిష్ సెల్ఫిషా ఇరుకుదార్థన అస్మిన్ అర్థే కృపణ ఇత్యస్తి. பொதுவா ஒரு தீனனா இருக்கிறவனே கிருபணன்னு சொல்றது உண்டு. ஐயோ பாவம்னு இல்லையா அப்படி இருந்தா கிருபணம். அந்யப்பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேனா. இப்ப அந்யப்பிரேஷ்யதா இருந்தா தான் கிருபணனா இருக்கும். கார்பண்யம் கிருபணசிய பாவ கார்பண்யம் அது இல்லாம இருக்கிறதுனால பரமாத்மனஹ ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் பவதி ததேவ ஸ்வாதந்திரியம்.
2: ஸ்வேதர சகல வஸ்து வஸ்துத்வம்
3: వశీకృత సకల వస్తుత్వం పర్యాప్తం. చింతా నాస్తి. స్వరూపకీర్తనం తావదేవ నాస్తి. స్వ ఇతరదేవ స్వేన వశీకర్తుం శక్యతే. స్వం స్వేన వశీకర్తం నశక్యతే. తదపి స్వం నాస్తి ఖలు ఇంద్రియం స్వభిన్నం ఖలు. యహ వశీకరోతి తదపేక్ష భిన్నమేవ. అన్యథా కర్తృకర్మ విరోధో భవతి. తద్ లోకే కదాచిత్ ఔపచారిక ప్రయోగాః భవంతి. నాన్ ఎన్నే నిగ్రహం పండి వచ్చిరుకే అప్పుడు ఎలా చెల్లువాంగ. తత్ ఔపచారిక ప్రయోగ తావదేవ.
2: భూధాతవ అర్థ స్వయమేవ సంధరతి ఆత్మానం ఆత్మ
3: కించిత్ ఔపాధిక భేదం స్వీకృత్య ఉచ్యతే. ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்மா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகமா எடுத்துக்கணும். ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்தா அவசியம் அபேட்சதே. ஆத்மானம் பசியாமி, இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா, என்ன அர்த்தம்? பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா அகம் ஆத்மா, தரிசன கர்ம தூ சரீரம், ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது. அஜௌ அநாதிபூதம் ஜீவஸ்து ந சிருஜ்யமான, ஜீவஸ்து பரமாத்மனஹ சிருஷ்டிர்ந அநாதி ஷரீரஸ்யேவ சிருஷ்டி, ஜீவஸ்து சிருஷ்டஸ்சேத் சாதித்வம் ஆகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமேவ உக்தம். ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம். ஈஸ்வரஸ்யாபி ஞ அஜ்ஞௌ ஞஸ்ச அஜ்ஞஸ்ச
2: ஸஹ ஈஸ்வரஸ்ய ஞ
3: ஞ சர்வஜ்ஞஹ இதி உச்யதே கலு, அந்த சர்வா விட்டா கூட ஞ என்ன வித்தியாசம்? சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும். பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுக துக்கம் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சாஸ்திர பரிபாஷை. அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல, அது பாரிபாஷிகம். வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி, போகோ நாம சுக சாட்சா்காரே போக. சப்தசி சக்தி அந்யா சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோகா கிரியதே, அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது. ஷரீர லட்சணம் உத்தம் ஆத்மனஹ போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவது இது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வருது. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காத, போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனை போகின்னு சொல்ல மாட்டான், சுகமா இருக்கிறவனை தான் போகின்னு சொல்லுவா இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா வாக்கியம் உதாகிருதம், பூர்ணம் வாக்கியம் அத்த நாஸ்தி. இது இது ஸ்வேதாஸ்வதர வாக்கியம், இது ஸ்ருதி ஸ்வேதாஸ்வதர உபநிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா சர்வம் ப்ரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத் இத்யஸ்தி. சர்வம் பிரம்ம இது வர்த்ததே, பரந்து கிம் தத்ர விபாக கிருதா. போக்தா போக்யஹ பிரேரிதார, பிரேரிதா பிரேரிதாரா இல்ல பிரேரிதா, போக்தா இருக்கு போக்யம் இருக்கு, தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்ததே. தத்ர பிரேரகா பரமாத்மா இது பிரேரகா இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தகா தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷயஹ. இந்த தர்க்கசங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான்னு பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயஹான, அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர ந ஸ்தாபிதா, போக்தா தோ ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்நிய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே, ஆத்மா இல்ல அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, பிரசந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம் அத்த போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், எதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷயா, அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்திலும் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம் இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
3: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக, யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா, சுவாதந்திரியம் அஸ்தி இது தரிசயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரிஹி அன்யேன அப்ரவர்த்தியஹ போதி பிரேஷ்யஹ ந போதி பிரேஷகஹ வர்த்ததே. சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகேவா தனுசாரேண பிரவர்த்தனேவா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அன்யேன ந நியுக்தஹ இது லப்யதே, அவரை நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, ததர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதே அக்ரே.
4: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்திரத்வம் சித்தம்,
3: ஸ்பஷ்டம். ஜடானாம் ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
2: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம்,
4: பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன பிரம்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹி,
3: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
4: ஸ்வாபாவிக
3: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹ சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வருது, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்துவம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி, தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்லாத
4: அலுப்தசக்தித்வம்
3: அலுப்தசக்தித்வம் நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தரிஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி ததா ஹி
4: ஸ்ரவணம்.
3: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா, ஸ்ருதி சொல்றாரு.
4: பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச.
3: பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்தி பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி, இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம், ஸ்வதஹேவ அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். இப்ப பொதுவா இவ தார்க்கிகள் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா, சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே ந அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துருக்கார் மீமாம்சகர், ஒண்ணு வந்து சுவாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி, சக்தி துவேதா, சகஜ சக்தி ஆதேய சக்தி, இது இது இதன் ரெண்டும் ஜன்யம் தான். பரந்து கிம் பவதி, வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி, வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா, வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல, வன்னௌ யா சக்தி சுபாவதாக வருத்தது, அதான் சா சகஜ சக்தி உச்சது. ஆதேய சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி, தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே, உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஆதேய சக்தி, ஆதீயமானா சக்தி, ஆதீயதே இத்துக்தே கொண்டு வருதுன்னு அர்த்தம், தது அதிருஷ்டம் அப்படி ஆதேய சக்தி இத்தனை மீமாம்சகை வியவஹ்ரியதே, வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே, வ்ரீஹ்யாது ப்ரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே, இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத், தரிஹி ப்ரோக்ஷணேன உற்பன்னம் அதிருஷ்டம், தது ஆதேய அது ஒரு சக்தி, அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது, அந்த ப்ரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே செய்தே தசிய அக்ரே உபயோகம், இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா, எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்காராக கிரியந்தே, பிரதமதா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா தத்ர உற்பத்தி அதிருஷ்ட ரூபா, இதம் சர்வம் ஆதேய சக்தி இது மீமாம்சகேன உச்சது, தது ரெண்டு விதமான சக்தி, துவயமபி உற்பத்தியமானமேவ, சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதேய சக்தியா இருக்கட்டும், தது இதானி வன்னௌ சக சகஜ சக்தி உச்சதே, பரந்து ததபி உற்பத்தியதே கலு, இது வன்னீர் உற்பத்தியதே, வன்னேரேவ உற்பத்தி அஸ்தி, அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தி சா சர்வ

ஈழ்யஶ்ச சிவந்த்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷா ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஹ ஸ்தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோரு ப்ருதுப்ரதா மானம் பிருத்திவ்யாம்.

வீரன் தேவகாமஞ்சஜானத்வஷ்டுரர்வாஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோஹ் கர்த்தாராமிஹ யக்ஷி ஹோதஹ அஸ்வோ க்ருதேனத்மன்யாசமக்த உபாதேவாஹ் ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

அங்கம் ஷிரோ அபஷ்யம் பதிபிஸ் சுகேபீரரேணுபிர்ஜேஹா மானம் பதத்ரீ.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவ சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே.

அக்னே சாஇவ ஸ்ரீநிஷோ யாதந்தே யதா க்ஷீஷுர் திவ்யமஜ்மமஸ்வாஹா தவ ஶரீரம் பதயிஷ்ணர்வந்த வா சித்தம் வாதா இவ த்ரஜீமானே தவ ஶ்ருங்காணி விஷ்டீதா புருத்ராரண்யேஷு ஜர்பூராணாசரந்தி உபப்ராகாச்சசானம் வாஜ்யர்வா தேவத்ரீ சமநாசாதீத்யானஹ அஜஃ புரோநீயதே நாபீரஸ்யானோ பஶ்சாத் கவயோ யந்திரேபாஹ.

அத்யமனுஷோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாதவேதஹ ஆசவஹ மித்ரமஹஶ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி ப்ரசேதாஹ.

நராஷக்கே சஸ்ய மஹிமானாமேஷா முபஸ்தோஷாமய ஜதஸ்யாயக்ஞைஹி யே சுக்ரதா வஷ்யுசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

வியுப்ரதேவிதரம் வரீயோ தேவேப்யோ அதீதயே ஸ்யோனம் வ்யஜஸ்வதீருர்வியா விஸ்ராயந்தாம் பதிப்யோ நஜநாய ஸும்பாமானாஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: Sri Krishna.

0: ಶಕ್ರರೂಪಾಯ ಶಕ್ರಾಯ ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಇದ ಶಕ್ರರೂಪಾಯ ದೇವಾದಿದೇವಾಯ, ಯು ಆರ್ ದ ಗಾಡ್ ಆಫ್ ಆಲ್ ದ ದೇವತಾಸ್. ಮಹಾದೇವಾಯ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್. ಮಹಾದೇವಂ ಮಹಾತ್ಮಾನಂ ಮಹಾಪಾಟಕನಾಶನಂ. ಮಹಾದೇವ ಇಸ್ ಅ ಸ್ಪೆಸಿಫಿಕ್ ಎಪಿಥೆಟ್ ಯೂಸ್ಡ್ ಅಗೇನ್ ಇನ್ ದ ವೇದಾಸ್ ಅಂಡ್ ಉಪನಿಷತ್ಸ್ ಅಂಡ್ ದ ಪುರಾಣಾಸ್ ಫಾರ್ ಲಾರ್ಡ್ ಶಿವ. ಯು ಆರ್ ದ ಸುಪ್ರೀಂ ಗಾಡ್. ಶಕ್ರರೂಪಾಯ ಶಕ್ರಾಯ ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಯು ಕೇಮ್ ಇನ್ ದ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಶಕ್ರ. ಶಕ್ರವೇಷಧರಾಯ ಚ. ಯು ಕೇಮ್ ಇನ್ ದ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಶಕ್ರ. ಓ ಮೈ ಲಾರ್ಡ್. ನಮಸ್ತೆ ವಜ್ರಹಸ್ತಾಯ ಪಿಂಗಲಾಯ ಋಣಾಯ ಚ ಪಿನಾಕ ಪಾನಯೇ ನಿತ್ಯಂ ಶಂಖಶೂಲಧರಾಯ ಚ. ಯು ಆರ್ ವಿತ್ ಅ ಶಂಖ, ದಟ್ ಇಸ್ ಕಾಂಚ್, ಆ್ಯಂಡ್ ಶೂಲ, ಯು ಆರ್ ವಿತ್ ಅ ತ್ರಿಶೂಲ, ಆ್ಯಂಡ್ ಯು ಆರ್ ದ ವಿತ್ ದ ಪಿನಾಕ ಬೋ ಇನ್ ಯುವರ್ ಹ್ಯಾಂಡ್. ಪಿಂಗಳಾಯ ಋಣಾಯ ಚ. ಯು ಆರ್ ಆಲ್ಸೋ ವಿತ್ ಅ ವಜ್ರ. ಬಿಕಾಸ್ ಇಫ್ ಯು ಸೀ ದ ಫೈವ್ ಫೋಲ್ಡ್, ಫೈವ್ ಹೆಡೆಡ್ ಫಾರ್ಮ್ ಆಫ್ ಮಹೇಶ್ವರ, ದ ಫಾರ್ಮ್ ವಿತ್ ಫೈವ್ ಹೆಡ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಟೆನ್ ಹ್ಯಾಂಡ್ಸ್, he is in the 10 hands, he is having various weapons. He has the noose, that is the pasham, and then he has the vajra, and he also has the pinaka bow, and he has the trishula. So that's what he is describing. And pinaka panaye nityam shankashula daraya cha pingalaya arunaya cha pingalaya arunaya cha pingalaya krishna pingalam. We saw that, right? So Mahadeva is Krishna Pingalam, Parashakti is dark and Paramashiva is yellow in color. That's what is Krishna Pingala, Pingalaya. That's why Upamanyu Maharshi says Pingalaya Arunaya cha Asavyastamro Aruna Uta Bhabrasu Mangalaha Namasoma Namasoma yacha Rudraya cha Namakstamraya cha Arunaya cha. So when we say that together in Rudram, it says ಸಾಮ್ರಾಯ ಚ ಅರುಣಾಯ ಚ ನಮಃ ಶಂಗಾಯ ಚ. ಪೀಪಲ್ ಸೇ ಚಾರುಣಾಯ ಚ, ಬಟ್ ವೆನ್ ಯು ಸ್ಪ್ಲಿಟ್ ಇಟ್ ಓನ್ಲಿ ಯು ವಿಲ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ದ ಮೀನಿಂಗ್.
1: ಸಾಮ್ರಾಯ ಚ ಅರುಣಾಯ ಚ ಅರುಣ
0: ಅರುಣಾಚಲೇಶ್ವರ. ಮಹಾದೇವ ಇಸ್ ರೆಫರ್ಡ್ ಟು ಎಸ್ ಅರುಣ ಇನ್ ರುದ್ರಂ ಟೂ ಟೈಮ್ಸ್. ಸೊ ಯುವರ್ ಅರುಣ, ಉಪಮನ್ಯು ಮಹರ್ಷಿ ಸೇಸ್ ದಟ್ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ ಓನ್ಲಿ ಬ್ರಹ್ಮ ಅಂಡ್ ನಾರಾಯಣ ವೆಂಟ್ ಇನ್ ಸರ್ಚ್ ಆಫ್ ದ ಬಿಗಿನಿಂಗ್ ಅಂಡ್ ಎಂಡ್ ಆಫ್ ಮಹಾದೇವ. ಒನ್ ಆಫ್ ದ ಮೋಸ್ಟ್ ಎಕ್ಸಲೆಂಟ್ ಕ್ಷೇತ್ರ ಸ್ಮರಣಾತ್ ಅರುಣಾಚಲೇ. ಜಸ್ಟ್ ಬೈ ರಿಮೆಂಬರಿಂಗ್ ಅರುಣಾಚಲೇಶ್ವರ ಒನ್ ಗೆಟ್ಸ್ ವಿಮೋಚನಂ. ಆ್ಯಂಡ್ ದೆನ್ ಶುಕ್ಲವರ್ಣಾಯ ಶುಕ್ಲಾಯ ಶುಕ್ಲಾಂ ವರದರಾಯ ಚ ಶುಕ್ಲ ಭಸ್ಮಾ ವಲಿಪ್ತಾಯ ಶುಕ್ಲ ಕರ್ಮರತಾಯ ಚ. ಅಗೇನ್ ಹಿ ಗ್ಲೋರಿಫೈಸ್ ಯುವರ್ ವೈಟ್ ಇನ್ ಕಾಂಪ್ಲೆಕ್ಷನ್, ಕ್ಯಾಂಫರ್ ವೈಟ್ ಇನ್ ಕಲರ್, ಮಿಲ್ಕ್ ವೈಟ್ ಇನ್ ಕಲರ್, ಗೋಕ್ಷೀರಂ. Sometimes camphor white, Mahadeva is described as camphor white, Karpura Gauram. Sometimes he is described as milk white, Gokshiram. Gokshiram means milk. And then, you are wearing white robes and you are besmeared with the white ashes. White ashes, because the ashes are also, like if you see the sacred ash, that is also white in color. And Namostu Raktavarnaya, Namostu Pitavarnaya. He says, ಕಿರೀಟ ವರದಾರಿನೆ ಅರ್ಧಹಾರಾರ್ಧ ಕೇಯೂರ ಅರ್ಧ ಕುಂಡಲ ಕರ್ಣಿನೆ. ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ವೇರ್ ಮಹಾದೇವ ಇಸ್ ಡಿಸ್ಕ್ರೈಬ್ ಎಸ್ ಅರ್ಧನಾರೀಶ್ವರ. ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ ಇಸ್ ಪರಾಶಕ್ತಿ. ಸೊ ದಟ್ಸ್ ವೇರ್ ಹಿ ಸೇಸ್. ಸೊ ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ಗಾರ್ಲೆಂಡ್, ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ಗಾರ್ಲೆಂಡ್ ಆನ್ ಯುವರ್ ಒನ್ ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ, ಆ್ಯಂಡ್ ಯು ಆರ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಅ ರಿಂಗ್ ಆನ್ ಯುವರ್ ಅದರ್ ಹಾಫ್ ಆಫ್ ಯುವರ್ ಬಾಡಿ. ದಟ್ ರೆಫರ್ಸ್ ಟು ಪರಾಶಕ್ತಿ, ಬಿಕಾಸ್ ಆನ್ ದ ಲೆಫ್ಟ್ ear of Mahadeva, which is shared by Parashakti, he is described as having a earring. On the right half, Upamanyu Maharshi sees a garland. That's what he says. Ardhaharardha keyura. Namah pavana vegaya namo devaya vai namaha. Tat ejati tan naijati tat dure tadva antike tat antarasya sarvasya tadu sarvasya bahyataha. Ishavasya Upanishad says. So you're so fast, no one can catch you. No one can catch you with the mind. Only by bhakti he can be caught. So Varaha Puranam, 215th chapter, we saw the story of Nandishwara. They tried to, the devatas Brahma, Narayana and Indra, they tried to catch him by running. But Mahadeva cannot be understood by, through mind, thought, word and deed. He can be understood only by bhakti. And that was, that's why Mahadeva showed his divine form to Nandishwara alone and not to the devatas like Brahma, Narayana and Indra. So you cannot be caught by mind. பவனவேகாய சுரேந்திராய முனீந்திராய மகேந்திராய நமோஸ்துதே நமக் பத்மார்த்த மாலாய உத்பலோர் மிஸ்ரிதாய ச அர்த்த சந்தன லிப்தாய அர்த்தஸ்நக நுலேபினே. ஸோ ஹீ டிஸ்கிரைப்ஸ் அகெயின், ஸோ யூ ஹாவ் த மாலா, த பத்மமாலா, யூ ஹாவ் த கார்லண்ட் ஆஃப் லோட்டஸஸ் ஆன் ஒன் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி அண்ட் இன் த அதர் ஹாஃப் யுவர் பெஸ்மியர்ட் வித் த சாண்டல்வுட் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ வித் த ஆஷஸ் ஹோலி ஆஷஸ். ஸோ அர்தனாரி ஸ்வரூபம் இஸ் பியூட்டிஃபுலி டிஸ்கிரைப் ஹியர். நம ஆதித்ய பக்தராய, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன, நம ஆதித்ய பக்தராய ஆதித்யன எனாய ச நம ஆதித்ய வர்ணாய ஆதித்ய பிரதிமாய ச. ஆதித்ய வர்ணம் வேதாஹமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசக் பரஸ்தாத் யஸ்ய யோனிம் பரிபஷ்யந்தி தீராஸ்தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து. சிவசங்கல்ப சூக்தம் 15th வர்ஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம், மெடிடேட் ஆன் தட் பர்சனாலிட்டி ஹூ இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ் அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த தமசக் பரஸ்தாத், ஹீ இஸ் பியாண்ட் டார்க்னஸ், ஹீ இஸ் பியாண்ட் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அண்ட் ஹீ இஸ் ஆதித்ய வர்ணம். ஹீ இஸ் ஹீ ஹாஸ் த காம்ப்ளெக்ஷன் ஆஃப் ஹீ இஸ் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர் அண்ட் தட் புருஷா ஹூ இஸ் த சுப்ரீம் ரியாலிட்டி புருஷோ வை ருத்ரஹா, மெடிடேட் ஆன் தட் தன்மே மனஹா சிவசங்கல்பமஸ்தோ, மெடிடேட் ஆன் தட், மெடிடேட் ஆன் தட் சுப்ரீம் லார்ட் இன் யோர் மைண்ட் அண்ட் ஹார்ட். அண்ட் தென் திஸ் கம்ஸ் இன் த சிவசங்கல்ப சூக்தம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாதமேவம் விதித்வாதி மிருத்யுமேதி நான்யக் பந்தா வித்யதேயனாய. அகெயின் த சேம் திங் கம்ஸ், மெடிடேட் ஆன் தட் சுப்ரீம் ரியாலிட்டி மகாதேவா அண்ட் தெர் இஸ் நோ அதர் வே டு அட்டைன், கெட் கோ பியாண்ட் த மோட்ஸ் ஆஃப் go beyond the repeated cycles of birth and death. Tamevam viditvati mrityumeti. There is no other way to go beyond death except nanyak panta vidyate naya, except surrendering to that personality. That is the only way. Shvetashvatara Upanishad. Shvetashvatara Maharshi says the 3rd chapter, 8th verse. Kaivalya Upanishad. Kaivalya Upanishad. உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் த்ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனர்கச்சதி பூதயோனம் சமஸ்தசாட்சியம் தமசக் பரஸ்தாத். பை மெடிடேட்டிங் ஆன் தட் மகேஸ்வரா அலோன் ஒன் வில் கோ பியாண்ட் தமஸ். புருஷ சூக்தம் ஆல்சோ சேஸ் திஸ். ஏதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசக் பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி நான்யக் பந்தா அயனாய வித்யதே. இட் கம்ஸ் அண்ட் ஈஸ்வர கீதா கூர்ம புராணா செகண்ட் கேண்டோ செகண்ட் சாப்டர் 48th வர்ஸ் அண்ட் 49th வர்ஸ். This is Mahadeva says, because Lord Shiva gives this true knowledge, which is called as Ishwara Gita, and that is what is actually given as Bhagavad Gita. Again, that is also given by Lord Shiva. So, Vedaham sarvame vedam namam janati kaschana prakur mahantam purusham mam ekam tatvadarshinaha. Oh, Rishis and Brahma and Narayana, listen. I know everything. Everything. Sarvo vai rudraha. There is nothing that is not known to me. O rishis. But no one knows me. So very apt, right? Because we cannot understand Mahadeva. We do not know Mahadeva. But he knows. Because he resides in the heart of all the living entities. And Vishwadiko Rudro Maharshige. He is beyond the universe. And then he goes on to say, persons of truthful vision call me as being one. Maam ekam. He is one without a second. Eko rudro nad dithiyaya. There is nothing that is equal to him. There is nothing that is greater than him. So people who have read the Vedas and Upanishads, people who have truthful vision, accept Mahadeva alone as the supreme reality. And tatva darshinaha. Rishis say that. And the only great purusha. Purushovai rudraha. That's what it says. So this Aditya Varnam Tamasak Parastat is present in many, many places. And that's what here Upamanyu Maharshi says. Namak somaya saumyaya saumya vaktra dharaya cha saumya rupaya mukhyaya saumya damshtra vibhushine. Saumya, he is beautiful. Saumya rupam and raudra rupam is there. Gorapyanya shivapyanya. People who have read the Vedas and Upanishads will come to the conclusion that there is a raudra rupa of Mahadeva and saumya rupa of Mahadeva. And of course, he takes those ferocious forms to punish the wicked alone, but behind that he has a beautiful divine spiritual form, Saumya. சௌமிய பக்தரதராய ச, யுவர் ஃபேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். சுந்தரேஸ்வரா, சுந்தர சுந்தரபதி, சுந்தர நாத்தா, த லார்ட் ஆஃப் பியூட்டி. நமக் ஷியாமாய கௌராய அர்த்த பீதார்த பாண்டவே. ஹியர் ஆல்சோ ஹி டிஸ்கிரைப்ஸ் தட் அர்த்தநாரி ஸ்வரூபம். ஷியாமா, ஷியாமா மீன்ஸ் டார்க், பராசக்தி. ஸோ பராசக்தி இஸ் டு யுவர் லெஃப்ட் அண்ட் ஷீ இஸ் ஷேரிங் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி. ஸோ யூ ஆர் ஆல்சோ தட் பிகாஸ் பராசக்தி. தட்ஸ் வை தெர் இஸ் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஆன் அருணாச்சலேஸ்வரா. இட்ஸ் இன் தமிழ். இட்ஸ் இஸ் பாதியில் தேவியும் நீதானே. தட் தேவி ஹூ இஸ் ஆக்குப்பைங் தட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி, யூ ஆர் ஓன்லி தட், ஓ மகாதேவா. ஸோ ஷியாமாய கௌராய, அண்ட் கௌரா மீன்ஸ் ஒயிட், ஸோ யூ ஆர் டார்க் அண்ட் ஒயிட், தட்ஸ் வாட் ஹீ சேஸ். அர்த்த பீதார்த பாண்டவே, ஸோ ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் எல்லோ அண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் பாடி இஸ் அகெயின் ஒயிட். ஸோ அர்த்தநாரி ஸ்வரூபம் ஹீ பிரிங்ஸ் இன் தட். அண்ட் நர நாரி நர ஷரீராய ஸ்திரீ பும்சாய நமோஸ்து தே. ஒன் ஓ மகாதேவா, ஒன் ஹூ ஹேஸ் half of your body is male and the other half is female. Namo vrishabha vahaya gajendra gamanaya cha durgamaya namastubhyam agamya gamanaya cha. You cannot be approached by all of them, only by bhakti you can be approached. That's what he says. And then he goes on attributing various glories for Lord Shiva. Namostu gana geetaya gana vrinda rataya cha. All the ganas are glorifying you always, eternally. The Shiva ganas are always in trance, eternally thinking of Parashakti and Paramashiva. They don't do anything. Their only duty is to serve Mahadeva. That's the foremost thing that they do. மணிபூஷித மூர்தாய நமச்சந்திரார்த்த பூஷினே விசித்திர மணிமூர்தாய குசுமாஷ்டதராய ச. யூ ஹாவ் த ஹாஃப் மூன், யூ ஹாவ் த கிரசன்ட் மூன் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் வேரியஸ் ஜெம்ஸ், யூ ஆர் டெக்கரேட்டட் வித் வேரியஸ் ஜெம்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. அண்ட் நமோக்னி முகநேத்ராய அக்னி ரூபாய காந்தாய நமோஸ்து கஹனாய ச. You are the form of fire. You are the form of Agni. And then he says, and then Kantaya, Agni Rupaya Kantaya, you are beautiful. And Namostu Gahanaya cha, you are inconceivable and mysterious. That's where Vyasa says, and again in another place in Mahabharatam, whatever that is mysterious and inconceivable, Achintya, cannot be conceived very easily. And mysterious, secret of the secrets, whatever that is present in the Vedas and Upanishads, that is only Mahadeva. Another place Vyasa Maharshi says that in Mahabharata. So he is guhya means secret, never can be understood. Namo digvasase nityam adivasa suvasase namo jagan nivasaya patipatti sukaya cha. Digvasase, you have the directions for your garments, O Mahadeva. Dik vasase, dik means direction. North, east, south and west are the garments of Mahadeva. That's why dik vasase. Nityam udvadda mukute maha keyura darine sarpa kantopa haraya vichitra bharanaya cha. Sarpa kanta means he has the vasuki on his neck. Maha keyura. And he has the universe for his own body. Brahmanda vyapta deha basita himarucha basamana bhujangaihi kante kala kaparda kalita shashikala chandako dandahastaha triksha rudrakshamala prakatita vibhava shambhava murti bedaha rudra shri rudra sukta prakatita vibhava nak prayachandu saukyam. Lagunyasam it says. So sarpakanta, he has the Vasuki on his neck, and also he has the universe for his own body. The universe, entire universe and all the jivas are his body. So Shariratma Bhavam comes here, the Vishishtadvaitik meaning. And then Namastrinetra Netraya Sahasrasha Talochane. Three eyes are the sun, moon and fire. The left eye is actually the moon. Your left eye is the moon, the right eye is actually the sun, your third eye is actually the fire. Sri Pumsaya Napumsaya Namak Sankhyaya Yogine. So this is very interesting. So he says, you are male, female, and you are both male and female. So in Shvetashvatara Upanishad, there is a verse, Tvam Sri Tvam Puman Asi Tvam Kumara Utava Kumari Tvam Jirno Dandena Vanchasi Tvam Jato Bhavasi Vishvato Mukaha. Fourth chapter, third verse. Tvam Sri, you are woman. And Pumanasi, Puman means man, you are man. Kumara, you are Bal, you are that Bala Shiva, you are that small baby. Va Kumari. And Tvam Jirno Dandena, you are also present in that old man. Tvam Vanchasi, Tvam Jato Bhavasi Vishvato Mukaha. And you are present as this entire universe, because that's why Vishvato Mukaha means this entire universe is actually the face of Mahadeva. Vishvato, Vishvatashchakshuhu, Vishvato Muko, Vishvato Asta Uta Vishvataspat. Sambahubhyanamati Sampatatrair Dhyava Prithivijanayandeva Ekasthanme Manashiva Sankalpamastu. This entire Vishva is the eyes of Mahadeva. Chakshu, Vishvato Muko is the face of Mahadeva. Vishvato Hasta, it has actually the entire universe is the hands of Mahadeva. Uta Vishvataspat, it is actually the legs. Taspat, path means the legs of Mahadeva. So it notifies the his presence everywhere in this entire universe, because this universe is present as his body. And coming to the point, Napumsaya. So you are both male and female. Because again, Ardhanari, because Parvati Mata is sharing the half of the body of Lord Shiva. So there is a place, very beautiful, Daksha, he actually insults Mahadeva. But that insult becomes a stuti. That insult that he does becomes a glorification. So he says, he's not abiding by the Vedas. Oh Rishis, because Daksha says this to the Rishis. Oh, he's not abiding by the Vedas. Mahadeva doesn't need to abide by the Vedas. The Vedas are his breath. The four Varnas come from him at the end of the day. He is the Lord of the Vedas. Ishanak Sarva Vidyanam, Ishwarak Sarva Bhutanam, Brahma Adipatir, Brahmano Adipatir, Brahma, Shivome Astu Sada Shivom. He is the Lord of the Vedas, Veda Saram. And then he says, Daksha says, I am not sure whether he is male or female, O Rishis. He says, and that is true, because Parashakti is on the left half of Paramashiva. So that Ardhanari, so his Ardhanari Swarupam. So Parashakti is actually sharing half of the body, left in the left half of Paramashiva. Namashivayaicha Namashivaya Nagendra Kanya Vrishaketanabhyam Namo Namak Shankarah Parvatibhyam. In the Ardhanari Stotram also Parashakti is glorified and then Paramashiva is glorified. Very beautiful. So that's where he says, I'm not sure. So the insult that Daksha, actually from his standpoint he is insulting, but that becomes a stuti, that becomes a glorification of Lord Shiva. So we can take up that stuti also later. So very beautiful. So that's where he says, Upamanyu Maharshi says, Stri Pumsaya, your Puman, you are man, Stri, you are woman, and Napumsaya, you are both male and female. Namak Sankhyaya Yogine. Sankhya talks of only 25 principles, but in Shaivism we have 36 tattvas, 36 principles. Shamyora Bistra Vantaya Atharvaya Namo Namaha. You are the essence of all the Vedas, and here he says Atharva. So all the Atharvana hymns glorify Mahadeva only. So we see the Upanishads, Basma Jabala Upanishad, Brihat Jabala Upanishad, Atharva Shiras Upanishad, Atharva Shika Upanishad, Mundaka Upanishad, Mandukya Upanishad. All these Upanishads glorify Mahadeva. These Upanishads belong to Atharvana Veda. So you see, Mundaka Upanishad talks about Shirovratam. Shirovratam is aligning to Shiva Bhakti. Mandukyam Upanishad says, Shivam Advaitam. It says in the 7th verse and the 12th verse. And Basmajabala Upanishad is very relatable to Mahadeva only. Meditations of Mahadeva are available. It is a conversation between Jabala Maharshi and Mahadeva. Brihajabala Upanishad is there. And then Atharva Shiras and Atharva Shika, we have seen that multiple times. I have given 3 lectures on Atharva Shiras Upanishad, detailing it to be a glorification of Lord Shiva. One can check that in my channel. Atharva Shika says, Shiva Ekodhyayaha. According to Nagalinga Garu, Atharvashika is the last Upanishad of the last Veda, which finally says, Shiva Eko Gyayaha Shivam Karaha Sarvamanyat Parityajya Samasta Atharvashikaita Madhitya Dvijo Garbhavasa Dvimukto Vimuchyata Eta Madhitya Dvijo Garbhavasa Dvimukto Vimuchyata. So meditate only on Lord Shiva, who can grant all the desires and who can give you moksha, who can give you emancipation, because that is the final goal of human life, right? We don't want to keep taking repeated births.
2: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 10. Thank you.
3: Om Ita Bhutivo Ajaram Prahetaram Aprahitam Ajunjetaram Hetaram Rachitam Amatortantam Griya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios, 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.